அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 MHz 96.6 கேப்பன் பள்ளி வரிசைகளிலும் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேதி சார்கம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக காலைதோறும் இதே நேரத்தில் இடை சேனல் உங்களை முழக்க உங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நாம் அன்புடன் வணங்குகின்றோம். இன்றைக்கு வியாழக்கிழமை ஜூன் 25 நீ வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு விடியலுக்காகவோ நல்ல நேரத்துக்காகவோ காத்திருக்காதே. ஒவ்வொரு நாளும் எல்லோருக்கும் விடிவதில்லை. நல்ல நேரம் என்பது எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் கிடைப்பதில்லை.

0: फ्री बानुली
1: इन्रे काले संदनाई वार्के योर पायनम नल्लदो किट्टडो नाखरंदु गुंडे इरंगल इन्बम वंदाल रसित्तु गुंडे सल्लंगल तुन्बम वंदाल सगत्तु गुंडे चल्लंगल எங்கேயும் தேங்கி விடாதர்கள் தேங்கினால் துயரம் வாடினால் வருத்தம் நிற்காமல் ஒருவடை பொருத்தம் ஓடுங்கள் நதியாக வளைந்து நெளிந்து இலக்கை அடையும்
2: அங்கதால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில்
1: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 92 ஆண்டில் அக்டோபர் மாதத்தில் 25 தேதிக்கு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் படத்தின் பெயர் செந்தமிழ் பாட்டு. இயக்குனர் பி வாசு வர்க்கத்தில் திரைப்படத்தில் நடிகர் பிரபு மேலும் நடிகை சுகந்தியா ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர். இந்த திரைப்படத்தை சிமித்தவர் மெல்லிசுமந்தர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். பாட்டுக்கு குரல் தருகின்றவர் காலஞ்சென்ற டாக்டர் பத்மஸ்ரீ எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள்.

0: ஒருவர் தன் மனதில் போராமை இல்லாமல் இருப்பதையே தனது வாழ்க்கை நெறியாக கொள்ள வேண்டும். பிறரின் முன்னேற்றத்தை கண்டு போராமைப்படாமல் அவர்களின் வெற்றியை பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். Let a person make it his rule of conduct to keep his mind free from jealousy.
1: Evergreen songs with Ajay Sundaram on Tenisiyarangam.

அனைவருக்கும் எமது ஆரம் ஸ்ரீவாந்தூரில் வழக்கமாக இந்த அதிகாலையில் வருக வருகை என்று அன்புடன் நாம் நல்வரவிக்கின்றோம். இந்த அதிகாலையில் சூரியன் தோளடியை உடைக்கின்றது. மேலும் குளிர்காலம் ரொம்ப குளிர் அல்லவா? இந்த இனிய வியாழக்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் அன்புடன் நாம் வரவேற்கின்றோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலமா என்று நம்புகின்றோம். மேலும் புதிய நாளை நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் தொடங்குவோம். நேற்று நடந்த தவறுகளை பாடமாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு புதிய சாதனைகளுக்கான அடித்தளத்தை அமைப்போம். முயற்சி கைவிடாதவர்களிடம் வெற்றி ஒரு நாள் வந்து சேரும்.

அமர்லி காலை நேரம் என்பது வெறும் ஒரு நாளின் தொடக்கம் மட்டுமல்ல, அது புதிய கனவுகளின் தொடக்கம், புதிய முயற்சிகளின் தொடக்கம், புதிய வெற்றிகளின் தொடக்கம். ஒவ்வொரு சூரிய உதயமும் நமக்கு சொல்லும் ஓர் செய்தி என்னவென்றால், எதுவாக இருந்தாலும் மீண்டும் தொடங்கலாம் என்பதுதான்.

வாழ்க்கையில் இத்தனை தடைகள் வந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள். ஏனெனில் நம்பிக்கையை வற்றுக்கான முதல் படி. இன்றைக்கு நீங்கள் வேலைக்கு செல்லலாம், படிக்கு செல்லலாம், கல்லூரிக்கு செல்லலாம், அல்லது வீட்டு பொறுப்புகளில் ஈடுபடலாம். எதுவாக இருந்தாலும் அதை மகிழ்ச்சியுடனும் நேர்மறை எண்ணங்களுடனும் செய்யுங்கள். உங்கள் புன்னகை உங்கள் நாளை அழகாக்கும்.

0: many more happy returns of the day.
1: அமர்ல இன்றைக்கு வியாழக்கிழமை ஜூன் மாதம் 25ஆம் தேதி பாடலை நாம் அடுத்த பாடலை நம்ம நாக்கே ஒரு சேர்ந்து நாயகி தனது பிறந்தாட்டின் அன்புடன் வழங்குகிறது. மேலும் மனோந்த சிம்மி சரு சரஸ்வதி சிரோன்மணி தேவி மேலும் சூரியன் சந்திரன் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். மேலும் இன்றைக்கு புனகை உரை சேர்ந்த திருமதி நாயகி நாயக்கன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய துணைவன் இன்பா மேலும் மாமியார் சரோஜினி மேலும் மகள் வீணா மேலும் விநாயகன் இறைவி இனிமை இனியன் திரையன் விஜயன் வாணி லவ்வினா மேலும் உமா அரசி மேலும் நாயக்கன் குடும்பத்தார் இல்லப்பன் மங்கப்பத்தி குடும்பத்தார்கள் லக்ஷ்மி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இன்றைக்கு ரோஸில் வசிக்கும் திருமதி வினுதா அருணாச்சலம் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். மேலும் ராஜன் ஷீலா அகிலன் கெவின் வைஷ்ணவி ஜெனீவன் தவினா ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இன்றும் யூனியன் பார்க் ஊரைச் சேர்ந்த திருமதி வானிசா கணேபன் நாயக்கன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய துணைவன் குபாலன் மேலும் குலகன் கமலம் செந்தில் அம்மா தேவி அப்பா சிவன் சிம்மி அமைதி யோகினி மோகன் அகிலன் செல்வினா தருணன் தேவினா தாபிசன் கண்ணப்ப நாயக்கன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள். அடுத்த படனே நாம் சுகினாம் ஊரைச் சேர்ந்த திரு சிங்கன் திருமதி சரோஜினி சரங்கன் அவர்களுடைய திருமண நிறுவனவற்றை நாம் அன்புடன் தொடங்குகிறோம். மேலும் நிலன் கெவினா பழனி மோகனம் மயிலன் அம்மா தேவகி ஆம்பாள் சிந்தன் சரங்கன் குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலினை நாம் மூக்கா ஊரைச் சேர்ந்த ஒசுல் விம்மி சான்வி நீலானா நில்சன் கோவிந்தன் மோகோஸ் ஊரைச் சேர்ந்த சரோஜினி நாயகி அப்பாடு மேலும் பத்மினி வினோதா ஃபி ஷேலா குப்பென்ன நிலம் சீனிவாசன் அஞ்சலி மாத்வி கேஷினி அப்பசாமி அகர்குமன்

நாம் வணங்குகின்றோம். இன்றும் சத்யபேன் ஊரைச் சேர்ந்த திருமதி ஸ்வஸ்தி அம்மையா அவர் இந்த பிறந்தவிழாவை கொண்டாடுகிறார். மேலும் அவருடைய துணைவன் நித்யானந்த், மேலும் அம்மா சக்குந்தா, மேலும் உமா, தேவிதா, சுரஜ், பக்கு வசிக்கும் அவருடைய தங்கை சுனிதா, மேலும் வாசன், வீரச்சாமி, கொடுத்தார் ஆகியோரின் சார்பிலும் இந்த வாட்டுக்களை கூறுகின்றார்கள். மேலும் இன்றைக்கு லக்காவேன் பக்கா வசிக்கும் திருமதி விஜா பிள்ளை அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். மேலும் சவுந்தரி கந்தன், நீலா புன்னன், விமலா, லீனா, இரமசுவாமி, அம்மா வினுதா ஆகியோரின் சார்பிலும் இந்த வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு தேசமுதய உரை சேர்ந்த திருமதி மானிஷா இரமசுவாமி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். துணைவன் சுந்தரன், அபிசன், அம்மா தேவகி, வனிதா, வனசா, மேலும் அருமை பிரியமா மல்லிகை ஆகியோரின் சார்பிலும் இந்த வாட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த படனின் அபுனாக்கிய உரை சேர்ந்த சரோஜ், கொலு, அழகன், கமலாசன், முகம், சப்ரீனா, ஆஷா, வைஷ்ணவி, வாஷினி, ஆஷா, மினு, வெண்ணிலா, இஸ்மாயில் ஆகியோர் குடும்பம் நாம் வணங்குகின்றோம்.

ஒரு புதிய வாய்ப்பு அதை நம்பிக்கையுடன் வரவேற்று வெற்றியை நோக்கி பயணிப்போம். கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். அதுவரை புன்னகையுடன் இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள், பகிழ்ச்சியாக இருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.